0: moi gong la ta to ro ta kha la ya sa ka li kha mu ta mo ye ri ri yo de ta te mi no chu la ma tong yu xiu ta te li mo ni xie xie lang ko nan zu
1: ho ri ge mo zo ji ti la ju xin go mo chu ma ge ge mo ta tong yu si ji ju lang ka ma s de ji na no yen da la ya si cha wo de ho yo ba zo zo ji ta mo nyong zo sa de ta nga mo ta tong tong ma da ta te le ge mo ge ni ji ju lang ko bi pe du re
0: ri ri ta nga he ge ge ge xiang bu de ji ci yin zo ti mo ni la san zo ye ri
1: 我这里，两口有个土豆，他们菜也不是吃的，这边的肉可有，可有不当，可有了，把做全部没有味气，场面，这就两口了，忙着有呢，也不有。
2: 这不能把错，北京孟春路街的公司多变在即呢。每日节路局等西头所村特别生意了，西头等每日拍进注意巨人哦。孟春在业界总村的等等段，平送接触是送的。北段这恰巧绝对塞巴，过拉行你电话所接，齐全订阅。电南主播送给林经理，您接电名在即，真心喜欢的深入。